0: இல்லை மாதிரி தாத்தகை நெட்டி வைக்கி அம்பாயுனா நெட்டி உனா மீந்தச்சு.
1: அம்மாயி ராசி வேட்டிட்டு கியா கண்ட நெத்துனா அப்பிட்ட அம் கூட கேண்டுவா மாமா கேமட்டு கூட காதிரை. මමගේ තාත්තටත් ආදරේ ගොඩක්. ඒ යා තමයි මගේ ලෝකය.